0: jade mo bi jade ron ro ipe ko ko ko mo ra mo bi jade mo bi jade mo bi jade mo bi jade mo bi jade mo bi jade mo bi jade mo bi jade mo bi jade mo bi jade mo bi jade in the name of Jesus. Yes
1: ati ojiji ku o si fa ide.